அர் அகமே கோத்திர பார் பிரமக சதுகுருலாக சீட்டா தின் குரு பஜன சுகா நே ஹீயரே தின் அக்கே ஆன பரீட்டா மான்முக ஹீரா அத் கடோர ஹ தின் அந்தர்கார கரீட்டா விசீர் கோப தூத் பியாயே பிக் நிக்சே ஃபோல் ஃபுலீட்டா அர் பிரப் ஆன் மிலாவோ குர் சாது காச கரட் சதுமுக லீட்டா யா நான் குர் கே லாலே குல்லே லாக சங்கத்